哦呀，他没嘛的哦呀，土著能拉土呀，绿叶哦呀，破叶叫土香呀，当人哦呀，同志先生给呀，下不好不呀，马儿不好给说呀，绿不好呀，马儿不好给痛呀，大龙不呀，第一没起来呀，土著不呀，我母好给啥呀，大大个不呀，小女干东西呀，就。mar mo bo ya chen sing ma tong na ya me chu la bo ya sa bo do sa ma ya